0: 阿们那里咋你咋么咋提出咋别打来火咋提去别咋么咋提去别谁努别我家读我别努家读路别是别我妈拿路来回来
1: Ma ti ta ta hi ya su su wa ti shen